புத்து புத்து மாலா தீ மேல மேல டீமா சப்பாய மாதிரி ஆத்தி மஸ்தி கூத்தீமா புத்து புத்து.